சதுர்தானி தானிக்கும் தானி தழுத்தும் திருநா சதுர்தானி தானிக்கும் தானி தழுத்தும் திருநா சதுர்தானி தானி தும் தானி தழுத்தும் திருநா தோம் திருநா தோம் திருநா சதுர்தானி தானிக்கும் தானி தழுத்தும் திருநா தானி தானி தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா திருநா திருநா திருநா சதுர்தானி தானி தோம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா சத்ருதானி தானி தும் தானி தல